சவாயிலே சவாய் புதாத்தினி நிறை விபூதி சிருஷ்டிகா பசிதேரம பரலாயம மைய கிரந்து பகாத் முதேகி பாயக கோய் சைனா கஹேரே மிரை சர்வோதவா சத்தே ரஜர தமகோண பஞ்சை மகாபூத தசை சிருஷ்டிகா பைலே மயி தியே பகாத் கோயி தியே நன்னரு ஜுதே சவைலே சவை புதாத்தினி மிரை விபூதி ஹரு சிருஷ்டிகா பசிபேர மகாபரலாயமா மொய்ய கிரான்சு பகாத் முதி